தேசத்த தென்மலையாரின் தீரத்தை பாதிராத்திரி நேரத்தை பத்தாவில்லா சமயத்தை மாலை என்னொரு பறையை பண்ணிட ஓடி சித்து பிடித்தவர்

0: இந்த ஊர் ஐயாக்குமாரு அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா?
1: விட்டுருவா.
0: ஒரு ரெண்டாம் மாலை தேரண்டாம் மாலை.

வெல்கம் வெல்கம். ஓ மை டார்லிங் டார்லிங், வெல்கம் வெல்கம். ஓ மை டார்லிங் டார்லிங்,

நாகம் என் மோகம் உணர்த்தும் விகாரம் ஒரு ஸ்ருதியாய் ஒரு சொரமாய் ஒரு லயமாய் ஒன்றாயினா. வெல்கம் வெல்கம் வெல்கம் ஓ மை டார்லிங் டார்லிங் டார்லிங் வெல்கம் வெல்கம் வெல்கம்